இயற்றிசும் புது மதிமென் சகலர் இட்டிதி அட்டிதி இரூபு அரூபு அணி பல்கு பல்கு ஹாஸ்யாஸ்பதமுலே இட்டிதி அட்டிதி

0: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம்
1: சிவ சிவ சிவ சுப்பிரமணியம்
0: ஜெய் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சு

0: சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம்
1: ஜெய்
0: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம்

லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம் கும்ரிங்க போடு.

தெளிவினை சர்வமுனுகாந்து திரஷ்டனேனு மிகுல நகண்டே அந்யமேதியுனு.